0: திகந்தம் பிளரும் இடிமுழக்கம் போலே.
1: அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே. சூரியனே வேண்டாம் என்ற ஆண் கூட அல்ல, ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதையெல்லாம் இங்கு ஏற்கனவே ஏராளமாக இருக்கிறது. வேறு ஏதாவது இருந்தால் கூறு.
2: உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள், உட்காருங்கள். அகமழியவில்லை உனக்கு. உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும். அல்லது எட்டப்பனும் தொண்டைமானும் எங்களிடையே பிறவாதிருந்திருந்தாலும் உனக்காவது அகம் உண்டாகாதிருந்திருக்கும். அல்லவர்களை திட்டாதே. இன்னும் ஏன் பயப்படுகிறாய்? உண்மையை கூறு. நாய்களை திட்டாதே என்று. ஏ எட்டப்பா, வீரச்சொல் பேசாதே. நாளை எடுத்தடி. வாழ விரும்பினாய், வல்லவனை அழித்தாய், இனி நீ வாழ்ந்து கொள். வீரம் விலையற்றதென்றாய், வீரரை வணங்கினாய், வேண்டுவதை வாங்கிக்கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டிக் கொடுத்தாய், நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான். உன்னை கேடு சூழினும் ரத்தத்து இனச்சத்து எங்கோ ஒன்றித்தான் இருக்கும். அதலின் நம்மளையே என் பேச்சுக்குத்தான் இடம் உண்டு. ஏற்பதும் உனக்கு இழிவென்று காரண உரிமை ஒன்று. ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்றிருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு இறக்கணத்துக்குட்பட்டவன். இன்னியும் நம்மோடு ஒப்பாதவன்.

0: சக்தி பாக்கியம் கலங்காதே. ஆனால் அவன் பேச்சு கேட்டு மட்டும் வாழாதே. நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல, எங்களோட சிங்கங்களாய் பறந்து இங்கு குரங்குகளாய் கூனி நிற்கும் இது அத்தனை இனர்களுக்கும் மாணவித்த மலையர்களுக்கும் கூறுகிறேன். கூறுவதென்ன?
1: ஏற நியந்திரிச்சிட்டும் பிடிவிட்டு போகுன விகாரோபம் போலே
2: என் நினைப்பு அது நிரந்தர வேதனை.
3: உரிமையான லட்சணங்கள் அமைந்த உனக்கும் வேதனை என்றால் விதியின் கொடுமைதான் பொல்லாதது.
2: இரக்கமில்லா இதயம் ஒரு பெண்ணுக்கு, அதுவும் தாய்க்கு, விதி என்று கூறி குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் இடிபட்டவன் தப்பிப்பது இயலுமா?
3: சேய்க்கு தாய் செய்த துரோகம் கொடுமை.
2: தாய்க்கும் இல்லை அம்மா இந்த நிலை. தாயே என்னை பாருங்கள், தாயே என்னை பாருங்கள். என் கண் எரிகிறது, ரத்தம் கொதிக்கிறது, நரம்பு துடைக்கிறது, என் கரம் துடிக்கிறது.
3: இது மகனுக்கு இருக்கு.
1: அங்கனே கனகம்பீரமாய சப்தவும் சடுலமாய சம்பாஷண பாடவும் ആ അഭിനയ ശൈലിക്ക് എന്തെന്നില്ലാത്ത മാറ്റുകൂട്ടി. ഉരുണ്ടു തടിച്ച ആ ശരീരപ്രകൃതി വീരപുരുഷന്മാർക്കും പുരാണ കഥാപാത്രങ്ങൾക്കും ഗാംഭീര്യം പകർന്നു നൽകിയിരുന്നതായി. അങ്ങനെ ശബ്ദം കൊണ്ടും ആകാരം കൊണ്ടും മുഖാഭിനയം കൊണ്ടും സംഭാഷണ സവിശേഷത കൊണ്ടുമൊക്കെ ഫ്രെയിമിലുള്ള മറ്റു നടീനടന്മാരെ നിഷ്പ്രഭരാക്കുവാൻ പോന്ന സ്ക്രീൻ പ്രസൻസ് കൊണ്ട് ജനലക്ഷങ്ങളെ തന്നിലേക്ക് ആകർഷിച്ചു.
4: അമ്മാടി